0: சபரி வானொலி வழங்கும் சபரி நேய சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:02. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598538773. மீண்டும் 7598538773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக இணையும் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: கோவையிலிருந்து ராஜேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ஆ, நல்லா இருக்கேன்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை, துவக்க பாடலை, நிகழ்ச்சியின் துவக்க பாடலை.
1: மேகங்கள் இதயம் நுழைந்து போயிருக்கல.

இதயம் நுழைந்து உயிரில் கலந்தபுரதே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அன்றே பொழுதில் வந்துவிடு. அலைகள் உரசும் கரையில் இருப்பேன், உயிரை திருப்பி தந்துவிடு. வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம்.

0: விதை கொடுக்கும் முத்தம் உனக்கு மட்டும் கேட்கும் எனது உயிர் உருகும் சத்தம். அப்படிதான் மேடம்.
1: சிறப்பு மேம், அருமையா அழகா பண்ணீங்க. அழகான பாடல் இது, சிறப்பா பண்ணீங்க. உங்க குரல்ல அப்படியே ஒரு சூப்பரா ஒலிச்சது பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ தேங்க்யூ
0: தேங்க்யூ மேம்.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடச் சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக செம்மையாக பாடினாங்க. ரொம்ப அழகான பாடல், அருமையாக இருந்துச்சு அவங்க குரலில். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: இன்னும் க்ளோஸா? ஆஹா, ஹியர். ஒன் செகண்ட், ஐல் ஷோ யூ. அஜித், கம் ஹியர். சி, யூ கேன் டேக் ஹிஸ் ஹேண்ட்.
1: எப்படி வந்தாயோ, புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ, என்னையும் கொண்டாயோ.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இனிய சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம். கோவையிலிருந்து புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கோம் மேடம், நல்லா இருக்கோம்.
0: ஓகே ஓகே, பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: ஓகே.

கண்ணில் ஒளியேற்றும் தீபம், கடவுள் வடிவான ரூபம், மஞ்சள் பூமாலை மாங்கல்யம் தந்து மங்கன் போலோட

அண்ணன் கடன் தீர்க்க வந்தான், தன்னை உனக்காக தந்தான். என்னென்பதோ ஏனென்பதோ கண்ணில் ஒளியேற்றும் தீபம், கடவுள் வடிவான ரூபம். ராமன் அவனல்ல பழி சொல்லி

0: இபம் கடவுள் வடிவான ரூபம். அவ்வளவுதான் மேடம்.
1: சிறப்பு மேம், அழகான பாடலை பாடி மனசை ரொம்ப நெகிழ வச்சிட்டீங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு மேம். உங்கள் அண்ணனுங்களுக்காக நீங்கள் பாடிய பாடல் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு குரல். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம், அவங்க அண்ணனுங்களுக்காக ஒரு பாடல் அவ்வளோ ஒரு அழகாக நெஞ்சை தொட்டுட்டாங்க, பாடி சிறப்பாக பாடினாங்க. அழகான பாடல், பல அர்த்தங்கள் நிறைந்த பாடல் இது. நன்றி, வாழ்த்துக்கள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் ஒன்று. வாருங்கள், வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், நான்
0: வணக்கம்.
1: தேன்மொழி பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கிறோம்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: பொன்னாரம் துவாரம் கண்ணூரம் சிருங்காரம், பொன்னாரம் துவாரம் கண்ணூரம் சிருங்காரம், பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி மாவின்னிலா ஒரு தேர் கொண்டு வா, செந்தேனிலா புது சீர் கொண்டு வா, பொன்னாரம் மூவாரம் கண்ணோரம் சிங்காரம், மெதுவாக தாளாட்டு சொல் தென்றலி, மெதுவாக தாளாட்டு சொல் தென்றலி, மேலாடி சதுராட வாத்தென்றலே வாத்தென்றலே, அழகு ரதம் அசைகிறது ஊர்வலமாய் மறுகிறது.

0: அழகு நடை மணி ஒழிக்க வாந்தூரம் கலையாத தெய்வம் சராணி காலமெல்லாம் தேனிலவுதான் பொன்னாரம் துவாரம் கண்ணோரம் சிங்காரம் பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி வாவினா ஒரு தீர் கொண்டு வா செந்தேனா புது சீர் கொண்டு வா பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம்.
1: வாவ் வாவ் செம்ம சாங்கு, அழகா பண்ணீங்க மேம். சிறப்பு பாடலும் சிறப்பு, நீங்க பாடிய விதமும் சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள், தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான ஒரு பாடலை எடுத்து அவ்வளோ சிறப்பாக அவ்வளோ அழகாக பாடினாங்க. அருமையான பாடலும் கூட, சிறப்பு. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்ததாக இனியும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர்.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கு மேம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கோம்,
2: ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பாடல் பாடுறேன் மேம்,
1: பாடுங்கள்.

நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே.

என்னை கூவி குறுகி கூட்டு விழிக்கு நீக்குறவு குருகூவி குறுகி கொன்னி மனத்தை உயிர் ஆடி கூடு வெற்றி கூட்டு விழிக்கு நீ மாற நின்ன கூவி குறுகி கூட்டு விழிக்கு நீ தங்க கொலுசல்லி கொஞ்சம் குயில் அள்ளி மாறனமயில் அள்ளி தங்க கொலுசல்லி கொஞ்சம் குயில் அள்ளி மாறனமயில் அள்ளி.

0: அழகா பண்ணீங்க சார், ரொம்ப அழகா இருந்தது. உங்களுக்கு மலையாளம் எல்லாம் தெரியுமா? நீங்க மலையாளத்தங்களா? மலையாளம் தெரியுமா?
1: இல்ல மேம், இல்ல இல்ல, எனக்கு மலையாளம் அவ்வளவா வரவே வராது. அந்த லிரிக்ஸ் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிதான் பாடினேன்.
0: ரொம்ப அழகா பண்ணீங்க, அருமையான பாடல அவ்வளவு அழகா பண்ணீங்க.
1: ரொம்ப ஹாப்பி மேம், ரொம்ப சந்தோஷம். இது ஃபர்ஸ்ட் வாட்டி நான் பாடிருக்கேன்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா சார், ஆமா சார்.
1: பாடாத ஒரு பாடல், ஆனா ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது.
0: ஆமா ஆமா, ரொம்ப கஷ்டமான பாட்டு.
1: என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா
0: பாடிட்டீங்க, சிறப்பா கொடுத்துட்டீங்க. ஆமா,
1: சூப்பர் மேம், சூப்பர். இன்னும் வித்தியாச வித்தியாசமான பாடல எதிர் வரும் காலங்களில் கொண்டு வரேன் மேம்.
0: நிச்சயமா நிச்சயமா, நன்றி. வாழ்த்துக்கள் சார்.
1: ரொம்ப சூப்பரா நம்ம உறவுகள் எல்லாம் பாடுறாங்க மேம். உங்களுடைய பாட்டுக்கும் வாழ்த்துக்கள். நீங்களும் சூப்பரா பாடுவீங்க, காத்துட்டு இருக்கோம் மேம்.
0: தேங்க் யூ, தேங்க் யூ சார், தேங்க் யூ.
1: வேலூர் சந்திரசேகர் விடைபெறுகிறேன். பை மேம்.
0: ஆ, பை பை. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள். இவ்வளோ அழகான பாட்டை என்ன அழகாக பாடினார், சிறப்பாக இருந்துச்சு. அந்த அடுத்த லாங்குவேஜ் எல்லாம் பாடுறது ரொம்ப கஷ்டம்ல, ரொம்ப சேலஞ்சிங்காக பாடினார், சிறப்பாக அருமையாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்மா, நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: ரொம்ப சுகமா இருக்கோங்கம்மா. நீங்க சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: நான் விழிப்புணர்வு பாடல் தான் எப்பவும் போல.
0: பாடுங்கள்.
2: கைபேசிய பத்தி. என்ன கைபேசிய வச்சுக்கிட்டே எல்லாம் பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க. இது பாடியிருக்கா
0: என்னன்னு தெரியல. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ்.
2: சின்ன கைபேசி நம்ம அறிவையும் திறமையும் முடக்கிற கோட்டிடுமே. இந்த அலைபேசி நம்ம உழைப்பையும் உயர்வையும் குறைத்துதான் விட்டிடுமே. அறினாலும் வெகு நேரம் நாம் பார்ப்பதை தவிர்ப்போமே. நேரங்கள் விரையமா போவதை தடுப்போமே. சின்ன கைபேசி நம்ம அறிவையும் திறமையும் முடக்கிதான் போட்டிடுதேசி நம்ம உழைப்பையும் உயர்வையும் குறைத்துதான் விட்டிடுமே. கைபேசியில் நல்ல விஷயம் ஏராளமா இருந்தாலும் முன்னோர் சொன்ன நல்லவை எல்லாம் முனையெல்லாம் பதிஞ்சு இருக்கு. அதை நாம பயன்படுத்தி பாழ வழி பண்ணிக்கணும். இல்லையினா துன்பங்கள் வந்து நம்மை என்றும் குறைக்கும். அம்மா அறிவை என்றும் விரிவு செய்து தேடலை தான் தொடங்கிடுவோம். நல்ல நல்ல நூல்களை வாங்கி நாமும் இங்கு படுத்தி படுத்திடுவோம். நாம சரியா இருந்தா வாழ்வை வெல்லலாம். சின்ன கைபேசி நம்ம அறிவையும் திறமையும் முடக்கிதான் போட்டிடுதே. இந்த அலைபேசி நம்ம உழைப்பையும் உயர்வையும் குறைத்துதான் விட்டிடுமே. குடும்பத்தோடு பேசி சிரிக்க நேரத்தை தான் ஒதுக்கிடணும். பிள்ளைகளை வெளியில் அழைத்து சுற்றி காட்டி வரவேணும். அவர்களோடு இணைந்து தானே தோழமையை வளர்த்து கொண்டு வாழ நாமும் பழகி கொண்டால் இல்லம் சொர்க்கமாகும். அம்மா ஒற்றுமையா நாம இருந்தா உலகம் நம்மை போற்றும். அம்மா ஊரும் நம்மை மதிப்பாகத்தான் என்றும் இங்கு பார்க்கும். அம்மா நாட்டின் வளர்ச்சி வீட்டில் தான் இருக்கு. சின்ன கைபேசி நம்ம அறிவையும் திறமையும் முடக்கிதான் போட்டிடுதே. இந்த அலைபேசி நம்ம உழைப்பையும் உயர்வையும் குறைத்துதான் விட்டிருமே. அடினாலும் வெகு நேரம் நாம பார்ப்பதை தடுப்போமே. நேரங்கள் விரையம்மா போவதை தடுப்போமே. அழகம்மா.
0: சிறப்பாக இருந்தது மேம். அழகான பாடல், நாட்டுக்கு ரொம்ப தேவையான பாடல் இது. இந்த பாட்டை நீங்கள் எப்பவுமே பாடிக்கிட்டே இருந்தாலும் விழிப்புணர்வு கட்டாயமே வராது. என்ன எல்லாம் அதில் ஒரு ரொம்ப மோசமாக இருக்காங்க அப்படி தானே மேம்? அருமையா பண்ணீங்க மேம், அழகா பண்ணீங்க. அழகான விழிப்புணர்வு பாடல் சிறப்பு. நன்றி. அப்படி வச்சுட்டோம்னா நம்ம கிட்ட தான் இருக்கு எல்லாமே. அப்படி கரெக்டா வச்சுட்டோம்னா நம்மளே கொஞ்சம் திருத்திக்கிற
2: மாதிரி பிள்ளைங்களுக்காக
0: வேண்டி நம்ம குறைச்சுக்கணும். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி மேம். அழகான ஒரு விழிப்புணர்வு பாடலில் சிறப்பாக அருமையாக பாடிட்டு போனாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கைபேசியை பற்றி விழிப்புணர்வு பாடல், என்னத்த சொல்ல, சிறப்பாக பண்ணாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவங்களுக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க மேம்?
1: வணக்கம், நான்
0: வணக்கம்.
1: கோவையிலிருந்து காயத்ரி பேசுறேன்.
0: சிறப்பு மேம், அழகா பேசுறீங்க, அழகா பேசுறீங்க, அழகா பாடுறீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: ஓகே மேம், பாடுங்க உங்கள் பாடலை.
1: இதுவரை இல்லாத உணர்வீது இதயத்தில் உண்டான கனவிது பலித்தீர்.

இங்கே ஒரு இன்பம் வந்து நிறைய எப்போது என் உண்மை நிலை அறிய தாங்காமலும் தூங்காமலும் நாள் செல்லதே இல்லாமலே நிஷ்டம் வரும் கனவு கொல்லாமல் கொல்ல சுகம் என்னென்று சொல்ல நீ துணை வர வேண்டும் நீண்ட வழியின் பயணம் அங்கே அங்கே வந்து வந்து கலக்கும் வெண்மேகமும் வெண்ணிலவும்

உணர்வுகள் மலர்ந்ததே, முத்தான உறவுகள் திறந்ததே, தன்னாலே கதவுகள் நமக்கு முன்னாலே

0: இதுவரை இல்லாத உணர்வீது, இதயத்தில் உண்டான கனவீது, பழி தீரும் மன்னாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ, மூடாமல் மூடி மறைத்தது தானாக பூத்து வருகிறது, தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. தேங்க்யூ.
1: எப்படி மேம் இப்படி
0: கொஞ்சம்
1: பாடல் இதெல்லாம் செம பாட்டு இது.
0: நல்லா
1: பாடுறீங்க, நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கெல்லாம் கிடைச்சது எங்களுக்கு ஒரு லக்கு தான்.
0: நன்றி,
1: வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு ஒரு அழகான பாடலை என்ன சிறப்பா பண்ணாங்க காயத்ரி மேம். அவங்க ஒரு பொக்கிஷம் நம்மளோட சபரிக்கு. ஏன்னா அவ்வளோ அழகாக எந்த பாட்டுனாலும் அவ்வளோ சிறப்பாக அழகாக பாடுவாங்க, கொஞ்சம் கூட அங்கங்கே மிஸ் ஆகாது, செம்மையாக பாடுவாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம் உங்களுக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: அருமையா இருக்க மேடம்.
0: ஓகே மேம், பாடுங்கள். உங்கள்
1: பாடலாமா? ஒரே நிமிஷம் மேடம். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன சுவாமி,

நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன், அந்த நாதத்திலே என்னை

0: மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன அழகர் மலையழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன. நன்றி சகோதரி.
1: அருமை அருமை அருமை, ரொம்ப அழகா பண்ணீங்க மேம். எவ்வளவு சேலஞ்சிங்கான சாங் தெரியுமா இது?
0: பாடணும்னு
1: எனக்கு
0: எப்பவுமே அது கொஞ்சம் சேலஞ்சிங் சாங் கொஞ்சம் எடுத்து பாடணும் கேட்கறதுக்கு. பாவம் நீங்க எல்லாம் தயாரா இருக்கும் போது நம்ம கொஞ்சம் பாடலாமே
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள். அழகான ஒரு பாடல். எப்போ என்ன கஷ்டம் அந்த பாடல், இவ்வளோ அழகாக ஈஸியாக பாடிட்டு போயிட்டாங்க, ரொம்ப சூப்பராக பாடினாங்க, சிறப்பாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். வணக்கம் ராஜேஷ். நல்லா இருக்கேன் ராஜேஷ், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
2: பாடுங்கள்
1: பாடுங்கள் பாடலை.

தேன் மனக்கும் மேலாம் தேவ காவியமோ மஞ்சள் வானிலே வந்த பௌர்ணமி உயர்காமல் மந்திரமே மஞ்சள் வானிலே வந்த பௌர்ணமி உயர்காமல்

அந்த தேரிலே வந்த சீதமிழ் தரும் மோக நாடகமே. ஓ.

0: மனக்கும் நீலாம் தேவ காவியமோ தன்னச்சேலையில் தந்தை கும்புறம் மெல்லாடியோ வண்ணச்சேலையில் தந்தை கும்புறம் மெல்லாடியோ அந்த கும்பிலில் ரெண்டு தீபங்கள் கண்ணில் சுமதி தருகின்றதோ மனக்கும் பூங்குழலி பூசை தேவதையோ ஏ மனக்கும் எல்லாம் தேவ காவியமோ மங்கை மூகனம் தந்தம் ஒரு ராகம் பாடுதம்மா அந்த ராகம் இந்த பாடலும் ஒன்று போல தோன்றுதம்மா மனக்கும் தூகுழலி பூஜை தேவதையோ ஏ மனக்கும் மேனியெல்லாம் தேவ காவியம் தேங்க்யூ மேடம்.
1: அருமையா பண்ணீங்க ரஜேஷ், ரொம்ப அழகான பாடல், அரிதான பாடலை சிறப்பா செம்மையா பண்ணீங்க. உங்க குரல் அந்த பாட்டு என்ன அழகா இருந்துச்சு தெரியுமா? என்ன படம்? ரத்த பாசம். கரெக்ட் கரெக்ட், சூப்பரா இருந்தது பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் ரஜேஷ்.
2: தேங்க்யூ.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்கள் அவரோட குரலுக்கும் அந்த பாட்டுக்கும் என்ன அழகா பாடினாருமா, ரத்தபாசம் படத்துல செம்மையா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் மாறுங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: ஹலோ, வணக்கம் மேடம். புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் மேடம், நலமா இருக்கேன்.
1: ஓகே, பாடுங்கள் உங்கள் பாடலை.
3: சரி, ஒரு கத்தி பாடல் மேடம். தங்கமே Ah

மாயமே உன் அங்கமெல்லாம் தங்கிடும் மாயம் என்ன சொல்லு வெங்கடேசா, எங்கள் வெங்கடேசா, சொல்லு வெங்கடேசா, எங்கள் வெங்கடேசா, கங்கை கொண்ட சிவனுக்கு.

சக்கரம்

எங்கள் வெங்கடேசா, எங்கள் வெங்கடேசா, தங்கமே உன்னங்கம் எல்லாம் தங்கிடும் மாயம் என்ன, எங்கள் வெங்கடேசா, எங்கள் வெங்கடேசா. பட்டை வைரம் நாம் அமைத்து பட்டுடைகள் தான் உடுத்தி பக்தர்களை காட்டிடும் பரந்தாமா. பட்டை வைரம் நாமம் விட்டு பட்டுடைகள் தான் உடுத்தி பக்தர்களை காட்டிடும் பரந்தாமா. பக்க துணி நீ எனக்கு பரந்தாமா, பக்க துணி நீ எனக்கு பரந்தாமா. தங்கமே உன்னங்கமெல்லாம் தங்கிடும் மாயம் என்ன சொல்லுவேன்.

மனதுடனே அங்கும் இங்கும் தேடுகின்றேன். அங்கம் எதுவும் வாராமல் பரம்பொருளே எமை காப்பாய். பொங்கிய மனதுடனே அங்கும் இங்கும் தேடுகின்றேன். அங்கம் எதுவும் வாராமல்

0: எங்கள் வெங்கடேசங்கமே உன் அங்கமெல்லாம் தங்கிடும் மாயம் என்ன சொல்லு வெங்கடேசா, எங்கள் வெங்கடேசா சொல்லு வெங்கடேசா, எங்கள் வெங்கடேசா. சர்வத்தன கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.
1: சிறப்பு மேம், அழகா இருந்தது பக்தி பாடல் சிறப்பு. இந்த மாதிரி பாட்டெல்லாம் நாங்க கேட்டதே இல்லையே, நீங்களே பாடி நீங்களே எழுதி பாடுறீங்களா?
0: இல்லங்க மேடம், இது இந்த பாடல் வந்து சூலமங்கலம் ராஜேஸ்வரி அம்மா இருக்காங்கல்ல ரெண்டு பேர்,
1: ஆமா
0: அவங்க பாடின பாட்டு. ஆனா அவங்க வந்து மெல்லியதா பாடுவாங்க, பாடியிருப்பாங்க, நான் கொஞ்சம் ராகத்தோடு பாடு.
1: ஓ சரி சரி, சூப்பரா இருந்தது மேம், ரொம்ப அழகா பாடினீங்க. அருமை, வாழ்த்துக்கள் மேம் உங்களுக்கு, வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நல்லதுங்க மேடம்.
1: தேங்க்யூ தேங்க்யூ,
0: நன்றி
1: நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் அழகான ஒரு பக்தி பாடல் ரொம்ப சிறப்பாக செம்மையாக பாடிட்டு போனாங்க, அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கோம்,
1: நாங்கள் நல்லா இருக்கோம் சார். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: சுத்தி வகுந்தடுத்து பிச்சை பூ வச்சகிளி பச்சமல பக்கத்தில மெய்துன்னு சொன்னாங்க, மெய்துன்னு சொன்னதில நியாயம் என்ன கண்ணாத்தா. சுத்தி வகுந்தடுத்து பிச்சை பூ வச்சகிளி பச்சமல பக்கத்தில மெய்துன்னு சொன்னாங்க, மேயிருந்து சொன்னதில நியாயம் என்ன கண்ணாத்தா.

கட்டி இளமாது கட்டி பால கறந்து வச்சா பால் சீரஞ்சி போனதுன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையில புத்தம் இல்ல அடி சின்ன கண்ணு நானும் மத ஒத்துக்கல சுற்றி வகுந்த விட்டி சுற்றி பூ வச்சி பச்சை மாலை பக்கத்தில மெய்துன்னு சொன்னாங்க. மெய்துன்னு சொன்னதில நாயன் என்ன கண்ணாட்டா பட்டு கருப்பட்டிய வாசம் உள்ள ரோசாவ கட்டறிந்து முச்சிதுன்னு சொன்னாங்க. கட்டுக்கத அத்தனையும் கட்டுக்கத பர சத்தியமா நானும் அத ஒத்துக்கல குத்தி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிரி பச்சை மலை பக்கத்தில மேயின்னு சொன்னாங்க.

0: விழுந்தடுத்து பிச்சி பூ வச்சகிரி பச்சை மலை பக்கத்தில மெயிருன்னு சொன்னாங்க. மெயிருன்னு சொன்னதில நியாயம் என்ன கண்ணாத்தா?
1: சிறப்பாக பண்ணீங்க சார், ரொம்ப அழகாக இருந்தது. அது நீங்கள் அந்த ஃபீமேல் வாய்ஸும் நீங்களே பண்ணீங்க பாருங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக பாடுறீங்க சார் நீங்கள்.
0: ஆமாம்,
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி, நன்றி,
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் கும்பகோணத்திலிருந்து மனோகர் அவர்கள் சிறப்பாக ஒரு பாட்டு செம்மையாக பாடினார். அந்த லேடி வாய்ஸ் எல்லாம் அவரே கொடுத்தாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, அருமையாக பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் எனது குரலில் ஒரு பாடல். வரும் நேரம் 8 மணி.

0: நன்றி. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா மேம்? நாங்க சூப்பரா இருக்கோம். நீங்க
1: அருமையா பாடுறீங்க. பாடின எல்லா சகோதரிகளும் ரொம்ப அருமையா பாடினாங்க.
0: நீங்க நீங்க உங்க பாடல என்ன தரல?
1: நானு ஒரு ஆல்பம் சாங் பாடலாம் யோசனை பண்ணலாமா?
0: பாடுங்க.
1: ஒரே நிமிஷம், திலீப் வர்மனோட இசையமைப்பு பாட்டு, திலீப் வர்மன் பாட்டு இது.

வெளி பார்த்தேன், நானும் நான் அறிந்தேன் கொஞ்சம் பனி பூ.

0: தேங்க்யூ மேம்.
1: சிறப்பாக பாண்டிங்க மேம். ஆனால் அந்த பாட்டை நாங்கள் கேட்டதே இல்லை மேம்.
0: கேட்டதே இல்லையா?
1: ஆமாம்,
0: ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மியூசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் உள்ள மியூசிக் வந்து ரொம்ப அருமையாக போட்டிருப்பாங்க.
1: வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற செந்தம் கோவையிலிருந்து பத்மா ஸ்ரீதர். அழகாக ஒரு ஆல்பம் சாங் எடுத்து செம்மையாக பாடினாங்க, அருமையாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. அவங்க குரலில் பாடின பாட்டு சூப்பராக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இனியும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் இனிய மாலை. வணக்கம் மேடம்.
0: இனிய மாலை. வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க சூப்பரா இருக்கோம்.
1: வெரி குட்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.

நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து உருக்குதுங்க. வந்து சொல்லாத உறவே இவன் நெஞ்சோடு வளர்த்தா அது

அழக மரக்கலையே, ஆவி மரம் என்று துடிக்குது உன்னையும் என்னையும் வச்சு, ஒரு ஜனம் கும்மி அடிக்குது.

அது உசுர வந்து ஒரு குடுங்க தவில நரைச்ச முடி கன்னத்துல குத்துது குத்துது சுழியில படகு போல சுத்துது சுத்துது பருவம் தெரியாம மழை.

0: சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து ஒரு குருங்க வந்து சொல்லாத உறவ இவனோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க.
1: சூப்பர் மேம், ரொம்ப அழகாக பாடினீங்க, அருமையான பாடலை மேம், ரொம்ப நல்லா பாடினீங்க, சூப்பராக இருந்தது பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் மேம். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மேம். நன்றி, நன்றி, நன்றி மேம், தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னையிலிருந்து, சென்னை கே கே நகரிலிருந்து ரேவதி மேம். சிறப்பாக அவங்க குரலில் அழகான பாடலை அருமையாக பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 8:15. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடி சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நன்றி. நாளை காலையிலையும் எனக்கு நிகழ்ச்சி இருக்காது, என்ன ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நாளைக்கு, சாரி நாளைக்கு காலையில் நிகழ்ச்சி இருக்காது. நன்றி நன்றி, வணக்கம்.